பூர்வீன பார்ப்பாவே தானிதா தரேரிதா பூர்வீன பார்ப்பாவே எங்கெல்லாம் ஹிமாலிதா குரு கருதே ஜி குணு காவே தேரோ நாம ஜோகி ஜோக சாதே பவுன சாதனா கிட்டே குபாத அரப் கே ஆர்பி அராதே தேரோ நாம ஃபார்சி ஃபரங்கி மான கல்தாரி குரசி ஜானே பச்சமக்கு பச்சமீ பச்சான நிஜ காம மரஹட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர மரஹட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர.

0: நூலை இரண்டனா பாரவாரியா ஹமரி ஜேபா ஏக் பிரபு
1: ஹமரி ஜேபா ஏக் பிரபு
0: ஹர் கே குண அகம ஆகா

கோசுனே அருணா மாச்சித்துலா மாச்சித்துலா வீர் சன்சா நீ அந்த பரம.